போகிறோம் அக்கா. ஓ கிளறி ஜழவனும் வந்தோம் கூறோம்கா கொண்டாங்க மழை பார்த்தா நாயது சேப்பேன் கொண்டா லேங்கோ போலோக்கா.